ஆமத்தில் உம்ரேத்தேன் தாச்சி சிச்சினா நடந்தார் ஓல் மாதால் கொண்டுவேன் மறைக்கேன் அனைந்தியாங்க ஓலுங்கள் ஓய் ஓயரா அனக்கு குரோட்டு வந்துரியோமலா சிச்சினா மறக்கப் பெருவாலாம்